0: kuyo ostwa di jin da sui na
1: chokuni de kala sa ni na yan sha tu xin ye na
0: sha tu xin ye yi
1: ale wa wa
2: ao yong yu
1: guan zhi ni to ga san an da kang ba ta xia ti da
2: ku na ni zhi ba
1: ji ji
2: yong ga an ni me to to ga kang ba si na ga tie du
1: ni gu zun to de kala sa yo da
0: yo xin su
1: sai hou jue yan ka xie su
0: han xin
3: a
4: 刚刚能住了公司单位是的牡丹家学杨卡西卡出门马上多多人给独乐切自己学我呀十一我做刘铁浩给顾北八十九去让大大卡里月
5: 现在你住的对 刘铁浩也那个好久那个节目都没得事就看绿江没有主要钱的其他什么这是我的年轻呢我这样玩这了这回还有嘛这好久送给钱的年龄这其他都是点的听我啊得了应该唱的就通用语十一让给他批卡的建议呢团大的他就切通的这吧谢谢谢谢
1: 这个嘛啦啊其他卡巴干真都行都打卡巴折吧那个明天把你上学帮他切嘛的你那要我请娘娘了起码帮他掐死呢俺最没得你这查过去跑不说的用啊落地不起你也住不去
5: 十一上个来卡斯
4: 丁
5: 也切我也不起这

0: ngami kimbe na khung ti bu me ta na khung ka ba na chi yak su de ba ko na ko yu ko lo chi ni de lo chi chi chen chen mo to ba so ki ya me ni chi thu si kyo bu ching pi tang do pe ta ching pi tang ki thun che ching pi lu ni ge gap ki chi wa la ki yu be ya me na chi chi si si ji xin ki nin chu le chu be min chu di wen tu ki leng qiu tab lam ki ko ni min chu na gong ki sa wa ge tu la min chu ki gyu rim nang kap ya me ko bi tha na gong la phu tu mi be tho ni xiao yun kang ya me ba ya ni sang tu
1: yun tong ya me ni ri tang tie wei ren xin ki ya me ni la pian bu yu gyu rim yong le xie xue yu be xie xue bu qi la ge lin yu ka ba ang cha le wo ye gu ji chu sum gu gu gu chu sum san ye la sen yang chen lam fu kang mian kang ki ne de bu sar be ka zhi qing bi tang nanye di tang di ne xi ge zi lu mu che di kui ka zhi qing bi tang nanye mian che cong kang luo ge chong ge ni tong qu guan bu lam luo ge lu chong tang bu ka zhi qing bi tang nanye mian che cong kang
2: di ren an zu luo ge ba zhi lam de ani le ba ga zhi ji li na luo li ya bo la mo la li ya quan ju ne ani miao zo mo ne de ken de ru de shi da ha zhu
3: de sha xia ji wo de ji zu de shi da ge nan de de
4: 我是说了那是杨我是说真的连把的提不住的到底好好吗是吧对老家把子他们给他俩推下一点那是的是韩国的那提不了不要去打动对对他国都广播界队长不一样杨某修都那是啊台湾讲的那都压个茶壶当去个亲们那我那能当用手里面都完那是那连把的给他提不住的还是把子啥去塞外呢他给他吃个提示的来推下一点给他那是的是
1: 我的人家全部都是蓝色的那是天天老家把住的我的人家全部都是蓝色的听他说的那家人家天天不必制度卡巴来我的故事处处进出处处进空气恐怖情绪体内同面感情赢了修炼随手感应空面恐怖谈不提下周恐怖的蓝色文档热度吹 昆西恐怖神神自动给干草了秋年穷丢了四万许泰迪熊七别他们三百年七别刚不擦龙用为企图心就躺三百七百银别七别跟日擦龙给开就躺对年去过前月这当也不明白有上企图泰迪熊七别他们天年阳性西沃塘他们提顶秀气味恐怖也对迪行给别从那西用意出不错恐怖部队堂穷家给别个刚把俏用年得叫企图
2: 贴住他们做银币，他们做其他别给别生产品。泰迪熊去那么去吃不用，逐渐级别推进了，吃不错推进这个用物汤，得他昂擦龙用味面对秀。他们吃起了锅儿，加汤锅煮锅锅赢了，锅儿加看恁运气，他们吃起牛呢吃起不就赢。敌人俺做老家把住，他们的俺那两把嘎子。
4: 吉林那路里也包了摸了里呀，困住呢，你娘说我那得肯定的东西，大家中。
3: 对，
4: 啥不下去，我得去吃的是大罗南的，对不对？
3: 对，我
4: 说实话了。那是，养我说实话。现在连把的提不住呗？
3: 到底好好吗？是吧？
4: 对，老家把子他们俺给俺俩推下一点。
3: 那是的是。
4: 韩国的那提不了，不要去打赌。
3: 对对。
4: 韩国都广播界队长不一样，养猫修都。
3: 那是。
4: 啊，台湾讲俺那都压个茶壶当，举个亲们呢。
5: 我那能当用手里面都完了。
6: 那是那两把的，给他提不住呗。
7: 还是把住啥去塞呗呢？
6: 他给他吃个提示的嘞，推下一个给他。那是的是。那韩国今年工资还啷子啊？工资？那是一点点老几把住的。
7: 我都给他个吃不到啷子啊？听他说，那给他俩添个补位。
8: 制度卡巴，来我接过去，处处进出，处处进。
7: 落叶爬出你多年修自助楼，几二身边铺面堆通体，石头参不越边，肯定跌了，卡套身边能没过。体外玻璃开，丢进银边，玻璃这个堂，村民落吧，加钱堂赔钱扛起钢头群众，脸部越拉，能来能推堂，起了枪枪铁腿群起，还将参不越。落叶爬出几二身边铺面堆通，制度卡板，来我也估计，处处进出，处处进。
9: 八卦四处啷个趟？三个开发商给八百日元内头月子，预防八卦张西康了骗他。俺从高了骗子，日本面板催得他赔去能错。八在林中堂冷水屯吧，八卦三个开发商给八百日元内头了，预防八卦张西康的日本面板催得他赔去能错。预防八卦张西康的温度给直接烫，七厘米内八百日元内头开了大空气。预防八卦张西康的给用给木质产品一边，其他了。